கூச்சிப்பூடிக்கே ஜீவனாடினை தகினம் தகின ஜேகினம் தகின தனகினம் தகின தக ஜன.